சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு ஆடிய மரத்தடி படுபடு படுவென போத்திய புல்வெளி தொட தொட தொட தொட உடைகிற பனித்துளி சுட சுட சுட சுட கிளை இட்டி தட தட தடவென அதிர்கிற ரயில் அடி கட கட

டக்கெட்டதும் தா டக்கெட்டதும் திம் டக்கெட்டதும் திம் டக்கெட்டதும்.

நேருண்டு, சிநேகத்தின் உறவுண்டு, கனியுண்ண கரளுண்டு கடலம்மைக்கு, மீனொண்டு முத்தொண்டு ஊனார புற்றொண்டு, சுண்டத்து பாட்டொண்டு கடலம்மைக்கு.